மூவரும் அழகின்ற ராணிமார், சோதரர் மூவரும் அழகின்ற ராணிமார், சரவேகம் கல்யாண வேஷமணிஞ்சு, சரவேகம் கல்யாண வேஷமணிஞ்சு, ஆகோஷ நாளிலும் நீலி மாத்திரம் தூரே அகன்னு மறஞ்சு நின்னு, தூரே அகன்னு மறஞ்சு நின்னு, நீலி ஏறே கருத்தவளாயிருந்து, ஏறெ கருத்தவளாயிருந்து, வானில் முழங்கிய மாற்றொலிகள், வானில் முழங்கிய மாற்றொலிகள், அவள் புஞ்சிரியோட செருத்து நின்னு, புஞ்சிரியோட செருத்து நின்னு, அவள் புஞ்சிரியோட செருத்து நின்னு, ஏற்றுவாங்கான் விதி கல்பிச்ச பதம் அவள் கேள்வியில் மாத்திரம் முதுக்கி நிறுத்தி, கேள்வியில் மாத்திரம் முதுக்கி நிறுத்தி, வாசியும் தேசியவும் நீலிதன் நாட்டியச்சுவடில் ஜொடிச்சு நின்னு, வாசியும் தேசியவும் நீலிதன் நாட்டியச்சுவடில் ஜொலிச்சு நின்னு, நாட்டியச்சுவடில் ஜொலிச்சு நின்னு, நாட்டியதாளத்தின் ராகமாயி அது, நாட்டியதாளத்தின் ராகமாயி, ஒடுவில் அவள்க்கும் வந்து சேர்ந்து, ஒடுவில் அவள்க்கும் வந்து சேர்ந்து, ஸ்திரீதனம் தைப்பிச்ச கல்யாண வேஷம், ஸ்திரீதனம் தைப்பிச்ச கல்யாண வேஷம், கடமையாய் மாத்திரம் கல்பிச்ச ஜீவிதம்.